0: A bond.
1: Pandu baby.

அன்பான நேயர் சொந்தங்களுக்கு, நம்ம சௌரிய வானொலி சொந்தங்களுக்கு அன்பான மதிய வணக்கம். இன்றைய நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் பார்த்திபன், நடிகர் பார்த்திபன் பாடல் தான் வள வரப்போகுது நம்ம நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லசி பரசுராமன். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:01. பாடலுக்குள்ளே போகலாமா? நம்ம சொந்தங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாடலை ரசித்து கேட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நடிகர் பார்த்திபனுடைய பிறந்தநாள் நின்று, ஆகையால் இன்று அவருடைய பாடலை என்னுடைய விருப்பத்தில் கொண்டு வந்துக்கிறேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

அன்பான சௌரி வானொலி சொந்தங்களுக்கு அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:01. திரைக்கான நிகழ்ச்சி. திரைக்கான நிகழ்ச்சிக்கு உங்களுடைய குரல் பதிவாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். திரைக்கான நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல், மின்னலையப்பன் ஐயா விருப்பத்தில், இதோ ஒலிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. திரும்பி கேட்ட சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தெரிவித்து பாடல் கேட்ட ரொம்ப நாள் ஆச்சு. இலங்கை வானொலியில் கேட்ட ஞாபகம், அற்புதமான பாடல். பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறார். ஐயா, என் பாடலை வழங்கினதுக்கு நன்றி நன்றி சொல்கிறார். நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இதுவும் ஒரு சூப்பரான பாடல், திரிசூலம் படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக இதை ஒழிக்கும் பாடல்.

திரைக்கணேஷில் ஒழித்த பாடல் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. திரிசூலம் படத்திலேருந்து ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பாங்க ஒழித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டுட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரெட்டியார்பேட்டை கீதா குமார் சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நன்றிம்மா, பாடலும் பதிவிட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சி அடுத்த பாடலாக

நெக்ஸ்ட் அடுத்த பாடலாக சூப்பரான பாடல் பிள்ளை நீலா படத்துலேருந்து ரெட்டியார்பேட்டை தீபா குமார் சகோதர விருப்பமாக இதோ ஒலிக்கும் பாடல்.

ஒழித்த ஒரு சூப்பரான படம் ஒழித்தது பிள்ளை நீலா படத்துலேருந்து. தென்காசி மாவட்டம் விஜய் ரசகுமார் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல்களுக்கு நன்றி. நேற்றில் இணைந்து பாடலை பதிவிட்ட உங்களுக்கும் நன்றி. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. என் விருப்ப பாடலை வழங்கினதுக்கு தனலட்சுமி பரசுராமன் அண்ணாவுக்கு நன்றி நன்றி சொல்கிறாங்க. நன்றிமா. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சென்னை மௌனரங்கம் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒழிக்கும் பாடல். இன்று பார்த்திபன் பிறந்தநாள். ஒரு அவரு தேடி பிடிச்சி 15 பாடல் இறக்கணும் மஜானம். ஆனால் 2 பாடல்களும் கொடுக்க முடியல. யாரும் ஒத்துருவிடும் வரல, அது வேறு சமாச்சாரம். 2 பாடல்களும் கொடுக்க முடியல. பாடல் கட்டாயி கட்டாயி போகுது. நிகழ்ச்சியே பண்ண முடியல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். 15 பாடல் 1 ஹவர் தேடி ஏற்றணும். நல்ல பாடலாக பார்த்து பார்த்து கொடுக்க முடியல மஜானம் என்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில். ஆனால் அதுக்கு போய் ஐயா கட்டார், 2 பாடலுமே ஐயா கட்டுகிறார். பார்ட்டியும் பாடல் ரொம்ப நன்றிகள் ஐயா. சூப்பரான பாடல் ஒழிக்கும் பாடல். நீங்கள் பார்ட்டி பிறந்தநாளை முன்னிட்டு ஒழிக்கும் பாடல் பெருமை கேட்ட சொந்தம் சென்னை மோகனரும் பத்மாவதி ஐயா ஐயா விருப்பத்தில் ஒழிக்கும் பாடல்.

திரைக்கான விஷயத்தில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. இன்று பார்த்திபன் பிறந்த நாளை முன்னிட்டு தாலாட்டு கேட்குதா தாலாட்டு கேட்கவா படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை மோகன்டகம் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறார். என் விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றி நன்றி சொல்கிறார். நன்றி மகிழ்ச்சி சொல்கிறார். நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான பாடல் தரு. பாடலை கேட்டு பதிவிட்ட சொந்தங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீச்சல் அடுத்த பாடலாக சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒழிக்கும் பாடல், ஒரு சூப்பரான பாடல்.

0: மெட்டி மெட்டி வெள்ளி மெட்டி வெள்ளி மெட்டி போட்ட குட்டி போட்ட குட்டி வெள்ளக்கட்டி வெள்ளக்கட்டி மாமனோடு.
1: சரி தோளுல
2: நடத்தவே ஆசை எழுக்குது, கழுவும் மீன போல் மனசு வழுக்குது.

எம்மாடி திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. இன்று பாட்டிருப்பம் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அற்புதமான பாடல் பெருமை கட்டி சொந்தம் சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் நன்றிமா ஒரு அருமையான பாடல் தெருக்கு பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்லிடுறாங்க. நன்றிமா இந்த பாடலுக்கு பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிலையத்தில் நேரம் 8:32. நீச்சல் அடுத்த பாடலாக பொன்மடி அசோக்குமார் சகோதரி நண்பர் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் இது ஒலிக்கும் பாடல் பொன்மதி அசோக்குமார் விருப்பமாக பாடல்

திரை கணேஷில் ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல் ஒலித்தது. அன்பு நிறைந்த பாடல், புதிய பாடலாக இருந்தாலும் ஒரு வார்த்தையெல்லாம் ஒரு அழகான வார்த்தையும் கொண்ட பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் பொன்மணி அசோக்குமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நன்றி நன்றிம்மா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. நீச்சல் அடுத்த பாடலாக, இதுவும் ஒரு சூப்பரான பாடல், காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒலிக்கும் பாடல்.

திரைக்கண்ணீஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒலித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெருக்கு, நன்றி. ஆனால் பாடலை கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. போன பாடலுக்கு தீபா குமார் சகோதரி பதிவு கொடுத்துக்கிறாங்க. என் பாடலை வழங்கினதுக்கு தனலட்சுமி பிரசனம் ஐயாவுக்கு நன்றி நன்றி சொல்கிறாங்க. நன்றிமா, ஒரு அருமையான உண்மையிலே அருமையான பாடல் தெரு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் புது பாடல் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த பாடல் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. அதேமாரி அடுத்த பாடலும் ஒரு அருமையான பாடல் தான். ரெட்டியார்பேட்டை தீபா குமார் சகோதரி விருப்பமாக தான் ஒழிக்க போகுது. மஞ்சாப்பை மஞ்சாப்பை படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். நிலையத்தில் நேரம் 8:42. நீங்கள் அடுத்த பாடலாக மஞ்சப்பை படத்திலேருந்து ரெட்டியார்பேட்டை தீபா குமார் சகோதரி விருப்பமாக ஒழிக்கும் பாடல். இந்த பாடலெலாம் ஒரு அன்பு இருக்குது, அதனால் அந்த வார்த்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறது. நல்ல பாடல், நன்றிம்மா.

திரைக்கண்ணில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாடல் விரும்பி கட்டி சொந்தம். மஞ்சாபை படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கட்டி சொந்தம் ரெட்டியார்பேட்டை தீபா குமார் சகோதரி விருப்பமாக ஒலித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. என் விருப்ப பாடலை வழங்கினதுக்கு தனலட்சுமி பரசுரம் ஐயாவுக்கு நன்றி நன்றி சொல்கிறாங்க. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நேற்று அடுத்த பாடலாக என் மகன் படத்திலிருந்து, காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து தங்கமணி தங்கவேல் விருப்பமாக ஒலிக்கும் பாடல்.

என் மகன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடம் ஒழித்தது. பாடு விரும்பி கட்டி சொந்தம் காஞ்சி ஒரு பிள்ளையார் படத்துலேருந்து தங்கமணி தங்கவேல் விருப்பமாக ஒழித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி அடுத்த பாடலாக, இதுவும் ஒரு சூப்பரான பாடல்.

திரைக்கண் வீசில் அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல், யாருக்கு மாப்பிள்ளை யாரோ படத்திலேருந்து, கிருஷ்ணகிரி மாவட்டம் சங்கர் நண்பர் விருப்பமாக ஒலிக்கும் பாடல். இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான். அந்த நடிகர் பேர் எனக்கு ஞாபகம் வரல. இது தண்டா போலீஸ் நடிச்சிருப்பார் அவர் பாடல். ஒரு அருமையான அற்புதமான பாடல்.

திரைக்கண் இஷ்டில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சங்கர் விருப்பமாக ஒழித்த யாருக்கு மாப்பிள்ளை யாரோ படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். மிக்க நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க, பதிவு கொடுத்துறாரு பாடலை கேட்டு. நன்றி நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தம்பி. ஓகே, நெக்ஸ்ட்ல அடுத்த பாடலாக அறிவழமங்கை சென்னை கண்ணன் ஐயா பாடல் இருக்குது. அது கொடுக்க என்னுடைய விருப்பத்தில் ஒரு பாடல். இன்னும் அந்த தம்பி பாடல் பதிவிறக்க முடியல, ஆகையால் அது குறுக ஒரு பாடல். நீங்கள் இணைந்து பாடலை பதிவிட்ட சொந்தங்களுக்கு அனைவருக்காக ஒரு பரிசு பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. என்னுடைய விருப்பத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காக பரிசு பாடலாக ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல், இதோ தம்பி விருப்பத்தில்.

நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து இந்த அருமையான அற்புதமான பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்று பாட்டிபன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சூப்பரான பாடல். இதோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

திரைக்கான நிஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாட்டி பண்டிகை பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அற்புதமான பாடல். பாடலை கேட்டு பதிவிட்ட

திரைக்கணேஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. இந்த அற்புதமான பாடலை ரசித்து கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு காதல் பாடல், சூப்பரான பாடல்.

நான் தமிழ் பாடல் இறக்கணும் இந்த பாடலை, அப்புறம் பார்த்தா தெலுங்கு பாடல் ஆகுது. சரி ஓகே, நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கும் பாடல் நங்கநல்லூர் கண்ணனையா விருப்பத்தில் இந்த பாட்டிப்பன் பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கும் பாடல்.

திரைக்கண்ணில் நிறைவான பாடல், ஒரு சூப்பரான பாடல். பாடல் விருப்பம் அங்கநல்லூர் கண்ணனையா விருப்பத்தில் பாடலை கேட்டு என் பாடலை வழங்கினது பல கோடி நன்றி சொல்கிறார். நன்றி இல்லையா. இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்டு ரசித்து கேட்டு பதிவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் தனலட்சுமி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

0: 나나나나나
1: 모르나.